ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் இணைந்திருப்பது கிருபினிய வானொலியின் ஒன்றாக. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது என்கிறதான ஒரு இனிமையான பாடலை கேட்டு வந்தோம். ஆம் பிரியமானவர்களே, நாங்கள் தேவனுக்காக படுகிற உபத்திரவங்கள், கஷ்டங்கள், ஒவ்வொரு சோதனைகளும் நாங்கள் அதை நினைத்து கலங்கக்கூடாது பிரியமானவர்களே என்று சொன்னால், நாங்கள் கேட்டதற்காக படுகிற ஒவ்வொரு உபத்திரவங்களும், ஒவ்வொரு கஷ்டங்களும், ஒவ்வொரு எங்களுக்கு ஏற்படுகிற நஷ்டங்கள், அது மாத்திரமல்ல சோதனைகள், ஒவ்வொன்றும் அது எங்களுக்கு நன்மையான காரியத்தை தரும் பிரியமானவர்கள். நாங்கள் தேவனுக்காக உபத்திரவப்படும் போது நிச்சயமாகவே அதுக்குரிய பலனை கர்த்தர் எங்களுக்கு தருவார். அவர் எங்களுடைய கண்ணீரை துருத்தியில் சேர்த்து வைத்திருக்கிற கர்த்தர் ஏற்ற காலத்தில், ஏற்ற நேரத்தில், அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாகவும் செம்மையாகவும் செய்து முடிப்பார் பிரியமானவர்களே. எங்களுக்குரிய பலன் இரட்டிப்பாக இருக்கும். அதனால் நாங்கள் கவலைப்பட தேவையில்லை, ஆண்டவரிடத்தில் கல்வி கேட்க தேவையில்லை, தேவனை பார்த்து நாங்கள் முறுமுறுக்க தேவையில்லை பிரியமானவர்களே. ஏனென்று சொன்னால், நாங்கள் தேவனுக்காக உபத்திரவப்படும் போது நிச்சயமாகவே இப்போது நாங்கள் இருக்கிறதை பார்க்கலாம் எங்களுடைய பின்னிலைமை இரட்டிப்பாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். யோபு கூட அன்று அந்த உபத்திரவத்தின் மத்தியில் கூட அவனுடைய மனைவி கூட சொன்னாங்க, தேவனை தூசித்து அவருடைய உம்முடைய ஜீவனை விடும் என்று. ஆனால் கூட அவர் மனைவியை கூட, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசாது என்று சொல்லிவிட்டு, அந்த கஷ்டத்திலும் கூட அவர் அந்த ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு கூட தேவனுடைய நாமத்தை துதித்து கொண்டிருந்தார். கெத்தர் கொடுத்தார், கெத்தர் எடுத்தார், கெத்தருடைய நாமத்துக்கு மாத்திரமே துதிக்கணு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி அவர் அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் தேவனை துதித்து கொண்டிருந்தபடியாத்தான் பிரியமானவர்களே. அவருடைய முன்னிலைமை பார்க்கலாம் யோவின் பின்னிலைமை இரட்டிப்பான ஆசீர்வாதத்தால் நிரம்பியிருந்தது. அவருடைய குமாரர்கள், குமாரத்திகள் ஒவ்வொன்றையும், ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்தால் அவங்களைப் போல சௌந்தரியவான்கள் இந்த உலகத்தில் இருக்கவில்லை, அவங்களைப் போல் போன்ற ரூபவதிகள் கூட இந்த உலகத்தில் இருக்கவில்லை. அந்த விதமாக ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதனால் நாங்கள் கலங்க தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை பிரியமானவர்களே. ஊழியத்தின் பாதையில் உபத்திரவங்கள் ஏற்படலாம். அவருக்குரிய வாழ்க்கையில், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்களுக்கு எவ்வளவோ உபத்திரவங்கள் ஏற்படலாம். ஆனாலும் நாங்கள் அந்த உபத்திரவத்திலும் தேவனுடைய வெள்ளத்தை கொண்டு அனுதினமும் அவரிடம் நாங்கள் கேட்க வேண்டும். ஏசப்ப, உமது கிருபையினால் எங்களை நிகழ்ப்புங்க, உமது கிருபை எங்களை எப்பொழுதுமே தாங்கட்டும் என்று. அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு அது மாத்திரமல்ல அவரோடு கூட நாங்கள் எப்பொழுதுமே நடக்கின்ற போது நிச்சயமாகவே அந்த உபத்திரவத்தை தாங்கக்கூடிய பலனை ஆண்டவர் தருவார். எங்களை நாங்கள் இப்பொழுது இருக்கிற நிலைமை பார்க்கலாம். நிச்சயமாகவே தேவனங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி வைப்பார். மாத்திரமல்ல பரலோகத்திலும் எங்களுக்கு அந்த ஜீவ கிரெடிட்டை தேவன் நிச்சயமாகவே எங்களுக்கு தருவார். ஆம் பிரியமானவர்களே, இந்த இனிமையான பாடலை தொடர்ந்து மலகிய பாடல்கள் உங்களுக்காகவே உங்களுக்கு இருக்குது. தொடர்ந்து எங்களுக்கு பெண்ணியவானோட நோடாக நீந்திருவேன்.

0: starter pack pagi hari, gorengan, omelet, sama Kanjar Devan.
1: Kanjar Devan? Makanan juga?
0: Bukan.
1: Eh, kalau kita mau makan enak di resto nih.
2: நேரம் காலை 7 மணி சக்தி எஃப்எம் நியூஸ் 15 காலை நேர பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் மேகபர்ணம் பிரதீப், செய்திகளுக்காக நான் கமலேந்திரன் டிரக்ஷன்.
3: தலைப்புச் செய்திகள்
4: வழங்குவது Fashion Buck End of Season Sale Buy 2 and Get 2 Free Green Tech பொருட்கள் இரண்டை வாங்கினால் மேலும் இரண்டு பொருட்கள் இலவசம் ஜூலை 12ஆம் தேதி வரை மட்டுமே Fashion Buck வாழ்க்கைக்கோர் புது வடிவம் தரும்
5: காப்புறுதி வரலாற்றில் புதிய புரட்சி 80 வயதிலும் ஆரம்பிக்கக்கூடிய இலங்கையின் முதலாவது மற்றும் ஒரே ஆயுள் காப்புறுதி ஜனசக்தி லைஃப் 80 ஓகே இன்றைய அழையுங்கள் 0112-636-636
2: அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் போல் கபூர் நாட்டுக்கு வருகை பாடசாலை சிற்றுண்டுச்சாலைகள் தொடர்பில் புதிய வழிகாட்டல்கள் இன்று வெளியீடு டெங்கு ஒழிப்பு தொடர்பில் கொழும்பில் இன்று விசேட கலந்துரையாடல் மோசடியான மற்றும் அறிமுகமில்லாத வெளிநபர்களிடமிருந்து பாதுகாப்பாக இருக்கவும் பொதுமக்களுக்கு போலீசார் அறிவுறுத்தல் ஹிஸ்புல்லா அமைப்பை கட்டுப்படுத்தாமலின் ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்படும் சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில் ட்ரம்ப் எச்சரிக்கை
3: தலைப்புச் செய்திகள்
4: வழங்கியது இங்கிலாந்தின் நோர்த்தம்டன் பல்கலைக்கழகத்தின் அனலிட்டிக்ஸ் AI மேனேஜ்மெண்ட் பட்டங்களின் போது யூனிஸ்டமில் மேலதிக தகவல்களுக்கு 0676-828-7007 யூனிஸ்டம் கனவுகளை நனவாக்குகிறது
6: இப்போது STB வங்கி வழங்கும் நிலையான வாய்ப்புகளில் வருடத்திற்கு 13.75% வரை கவர்ச்சிகரமான வட்டி விகிதம் மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0315-411-411
3: உள்நாட்டு செய்திகள்
4: வழங்குவது
7: இங்க கேள்விப்பட்டீங்களா ஸ்விஸ்டெக் அலுமினியம் கேஷ்பேக் பத்தி
8: ஓ கேள்விப்பட்டேன்
9: நீங்களும் 2.5 மில்லியன் ரூபாய் வரையான பணத்தை கேஷ்பேக்காக மீள பெற்றுக் கொள்ள ஸ்விஸ்டெக் அலுமினியம் கொட்டேஷனை 0676-780-7000 என்ற இலக்கத்துக்கு உடனே வாட்ஸ்அப் செய்யுங்கள்
2: மோசடி மற்றும் அறிமுகமில்லாத நபர்களிடமிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்காக போலீசாரினால் விசேட வழிகாட்டல் கோவை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சமூக ஊடகங்கள் உள்ளிட்ட வெவ்வேறு தகவல் தொடர்பு முறைமைகள் ஊடாக பெண்களை ஏமாற்றி பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியமை மற்றும் அவர்களின் சொத்துக்களை அபகரித்தமை போன்ற சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது பல்வேறு வகையான உணவு மற்றும் பானங்களை வழங்கி மயக்கமடைய செய்து பெண்களின் சொத்துக்களை கொள்ளையடித்தல் திருமணம் செய்து கொள்வதாக போலி வாக்குறுதி வழங்கி பணம் மற்றும் சொத்துக்களை பெற்று மோசடியில் ஈடுபட்டு மற்றும் கொலை செய்தல் போன்ற துரதிருஷ்டவசமான சம்பவங்களும் அவதானிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதற்கமைய நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து போலீஸ் நிலையங்கள் பொது பாதுகாப்பு குழுக்கள் புலனாய்வு மற்றும் சிவில் அதிகாரிகள் ஊடாக அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கக்கூடியவர்கள் தொடர்பான நபர்கள் பற்றிய தகவல்கள் திரட்டப்படுவதாகவும் அவர்களை பாதுகாப்பதற்காக போலீஸ் அதிகாரிகளும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மோசடியான மற்றும் அறிமுகமில்லாத வெளிநபர்களிடமிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்காக போலீசாரினால் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அறிமுகமில்லாத வெளிநபர்கள் இணையம் அல்லது சமூக ஊடகங்கள் ஊடாக அறிமுகமாகும் நபர்களுடன் பழகும்போது அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து பணம் தங்க நகைகள் அல்லது பிற பெறுமதிக்கான சொத்துக்களை வழங்க வேண்டாம் என போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் அத்துடன் முக்கியமான படங்கள் மற்றும் காணொலிகளை அறிமுகமில்லாத மற்றும் சந்தேகத்துக்குரியவர்களுடன் பகிர வேண்டாம் எனவும் போலீசார் வலியுறுத்தியுள்ளனர் சந்தேகத்துக்கிடமான தொலைபேசி அழைப்புகள் அல்லது குறுஞ்செய்திகள் ஊடாக ஏதேனும் கொடுக்கல் வாங்கல்கள் அல்லது சந்திப்புகளுக்கு விடுக்கப்படும் கோரிக்கைகளை நிராகரிக்குமாறும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் தாம் அல்லது தங்களுக்கு தெரிந்த எவரேனும் இவ்வாறான சம்பவங்கள் அல்லது மோசடிக்கு உள்ளாகியிருந்தால் அது தொடர்பில் உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திலோ அல்லது சிறுவர் விவகாரம் மற்றும் மகளிர் பணியகத்திலோ முறைப்பாடு செய்யுமாறும் போலீஸ் ஊடகப்பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய 118-119-107-109 ஆகிய துரித இலக்கங்களுக்கு அழைத்து இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் அறிவிக்க முடியும். மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கங்கள் 118-119-107-109. இவ்வாறான மோசடிகளில் ஈடுபடுபவர்களிடமிருந்து தங்களது பாதுகாப்பையும் கண்ணியத்தையும் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக தொடர்ந்தும் அவதானத்துடன் செயற்படுமாறு போலீசார் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். சுகாதார அமைச்சினால் தயாரிக்கப்பட்ட ஆரோக்கியமான பாடசாலை சிற்றுண்டிச்சாலைகள் பற்றிய வழிகாட்டல்கள் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சரின் தலைமையில் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீட கேட்போர் கூடத்தில் இந்த வழிகாட்டல்கள் வெளியிடப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சின் போஷாக்கு பிரிவின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் மோனிகா விஜயரத்ன தெரிவித்தார். இந்த வழிகாட்டியானது கல்வி அமைச்சின் செயலாளரின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்ட சுற்று நிருபத்தை அடிப்படையாக கொண்டு பாடசாலைக்குள் அந்த சுற்று நிருபத்தில் குறிப்பிடப்பட்ட விடயங்களை செயற்படுத்த தேவையான ஏற்பாடுகள் அதிபர் மற்றும் பாடசாலை அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த நிலையில் வெளியிடப்படவுள்ள புதிய வழிகாட்டல்களுக்கு அமைய பிரதான 5 பிரிவுகளுக்கு கீழான உணவுகள் பாடசாலைகளில் உள்ள சிற்றுநாளிகளில் விற்பனை செய்வதற்கு அனுமதி வழங்கப்படாது எனவும் சுகாதார அமைச்சின் போஷாக்கு பிரிவின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் மோனிகா விஜயரத்ன குறிப்பிட்டார். இதற்கமைய உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் கொழுப்பு அடங்கிய உணவுகள், அதிக உப்பு மற்றும் செயற்கை சுவையூட்டிகள் அடங்கிய உணவுகள், அதிக சர்க்கரை கொண்ட உணவுகள், போஷாக்கு குறைந்த அதிக கலோரி கொண்ட உணவுகள், அதிக முறைப்படுத்தப்பட்ட உணவுகள் அவற்றில் அடங்கும் எனவும் அவர் குறிப்பிட்டார். பாடசாலை மாணவர்களிடையே உடற்பருமன் அதிகரிக்கும் சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் 13-17 வயதுக்கு இடைப்பட்ட மாணவர்களில் 17.4% கார்பனேட் அடங்கிய பானங்களை அருந்துவதே இதற்கான பிரதான காரணமாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். டெங்கு ஒழிப்பு வேலைத்திட்டம் தொடர்பில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இன்றைய தினம் இடம்பெறவுள்ளது. ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திகசனத் குமாநாயக்க தலைமையில் இந்த கலந்துரையாடல் நடைபெறவுள்ளது. குறித்த கலந்துரையாடலுக்காக சுகாதாரத்துறையை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து தரப்பினருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வேலைத்திட்டம் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படவுள்ளது. இதனிடையே டெங்கு அபாயம் உள்ள 112 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவிக்கின்றது. அதிகளவான டெங்கு நோயாளர்கள் மகரகம சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் டாக்டர் கபில கண்ணங்கர் தெரிவித்தார். மாத்தறை, காலி மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களிலும் களுத்துறை மாவட்டத்தின் பானந்துறை, கம்பஹா மாவட்டத்தின் பேகம சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலும் டெங்கு நோய் வேகமாக பரவி வருவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு குறிப்பிடுகின்றது. இதனிடையே கொழும்பு, கம்பஹா மற்றும் மாத்தறை வைத்தியசாலைகளில் நோயாளர்களுக்கான கட்டில் வசதி மற்றும் இடவசதி பற்றாக்குறையாகியுள்ளது. இதேவேளை வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டில் 46,037 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். 2024 மற்றும் 25 ஆகிய வருடங்களுடன் ஒப்பிடும்போது நோயாளர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவிக்கின்றது.

இயேசுவை ஞான விசைத்தட்டிலிருந்து பாடல் அளித்தது உங்களுக்காக உங்கள் கிருபினிய வானொலியின் ஊடாக. தேவனுடைய வார்த்தை நமக்கு ஒவ்வொரு நாளிலும் நம்மை பலப்படுத்துகின்றது, நம்மை அது கண்டித்து உணர்த்துகின்றது. எந்த வழியில் செல்ல வேண்டும், எந்த வழியை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை எங்களை ஒவ்வொரு நாளிலும் நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்கின்றது. அது ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கின்றது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கின்றது. ஆனபடியால் நாங்கள் அதை எப்பொழுதுமே நாங்கள் அதை தியானிக்கின்ற பிள்ளைகளாகவும் அதன்படி நடக்கின்ற பிள்ளைகளாகவும் உங்களை நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. அந்தபடியே நாங்களும் சத்தியத்தை அறிந்து நாங்கள் எல்லாவற்றிலும் இந்த விடுதலை பெற்று தேவனுக்காக ஓடுகின்ற தேவ பிள்ளைகளாக இருப்போம். இணைந்திருங்கள் உங்களுக்கு இருவினை வானொலியினூடாக. உங்களுக்காகவே அடுத்த பாடல் புகழிடமே இசைத்திலிருந்து வலிக்கின்றது.

எல்சடை சீக்கிரத்திலிருந்து பாடல் ஒலித்தது உங்களுக்காக உங்கள் கிருபினை வானொலியின் ஊடாக. தயவையும் ஒத்தாசையையும் தேவன் மனிதர்கள் மத்தியில் கட்டளையிடுகிறவர் அவருடைய பிள்ளைகளுக்கு. ஆகவே நானும் நீங்களும் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தேவனுடைய தயவும் ஒத்தாசையும் எங்களுக்கு நிச்சயமாக தேவைப்படுகின்றது. ஆதலால் பிரியமானவர்களே, எப்பொழுதுமே நாங்கள் தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ வேண்டும். அவருடைய துணையோடு நாங்கள் வாழ வேண்டும். அவருடைய தயவோடு, அவருடைய ஒத்தாசையோடு நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அவருக்கு ஏற்ற பாதையில் நடந்து தேவனை நாங்கள் பிரியப்படுத்த வேண்டும். இணைந்திருங்கள், உங்கள் கிருபினை வானொலியோட. உங்களுக்காகவே அடுத்த பாடல் தென்றலே இசைத்திட்டிலிருந்து ஒலிக்கின்றது.

வெண்ணிலா அதிசயம் இசைத்தட்டிலிருந்து பாடல் ஒலித்தது உங்களுக்காக உங்கள் கிருபனே வானொலியின் ஊடாக. நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். தேவனுடைய வார்த்தையை அறிந்திருக்கின்றோம். தேவனுடைய வார்த்தையை எச்சரித்துக் கொண்டே இருக்கின்றது. அசதியாக இருக்க வேண்டாம், விழித்திருங்கள் என்று சொல்லி, திருடனை போல் தன்னுடைய வருகை வரும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். நானும் நீங்களும் எந்த இடத்தில் நிற்கின்றோம் பிரியமானவர்களே? நம்முடைய வாழ்க்கையை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலே ஓடிக்கொண்டிருக்கின்றதான இந்த சத்துருவானவன் அவனுடைய ஆட்சிக்குள் தேவனுடைய பிள்ளைகளை இன்று அவன் உந்திக் கொண்டே இருக்கின்றான். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு, அவனுடைய இச்சையான காரியங்களுக்கு அடிமையாகும்படியாக அவன் தேவனுடைய பிள்ளைகளை அவன் வஞ்சித்துக் கொண்டே இருக்கின்றான். நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் சரியான நேரத்துக்கு நாங்கள் வேலைக்கு போக வேண்டும் என்று சொல்லி சொன்னால் சரியான நேரத்தை நாங்கள் அங்கே ஒதுக்குகின்றோம். ஆனால் தேவனுடைய காரியங்களை நாங்கள் அசட்டை செய்கின்றோம். இதுதான் சத்துருவானவன் எங்களுக்கு கொண்டு வந்து அந்த கொடுமையான சம்பவத்தை எங்கள் மீது திணித்து அவன் உலகத்தின் மீது ஆசையை வைத்து கொண்டு தேவனுடைய காரியங்களில் இருந்து எங்களை விடுபட பண்ணும்படியாக அவன் உந்திக் கொண்டே இருக்கின்றான். அவனுடைய சத்துருவானவனுடைய அந்த காரியங்களை நாங்கள் அறிந்து கொண்டு எப்பொழுதுமே நாங்கள் தேவனுக்குள் திடன் கொண்ட பிள்ளைகளாக தேவனுடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அசதியாக இருந்து விடாதபடிக்கு எப்பொழுதுமே தெளிந்த புத்தியோடு நாங்கள் இருந்து தேவனை தேடுகின்ற பிள்ளைகளாகவும் தேவனுக்காக நாங்கள் பரிசுத்த மனவாட்டிகளாக எங்களை அர்ப்பணிக்கும்படியாக பரிசுத்த ஆவியான ஆசீர்வாத கீதங்கள் இசைத்தட்டு பாகம் 4 இருந்து ஒலிக்கின்றது.